0: வஞ்சவாரில் 4 PM இவங்க மச்சிங்க பழமரியா சேமாங்க தவழையுனா கஜாமர் குழு தவழையுற உக்கிரங்கள்.
1: Hey, I am Thomas Busby.
2: And I'm Jeremy Maru, and you're listening to Yunga Radio, the best radio in the NT.

பாக்கா நோ நோ நோ நோ கதிரட்டி பிதிரிட்டி பிதிரி கதிரட்டி பிதிரிட்டி பிதிரி கதிரட்டி பிதிரிட்டி ரெட்டி பிதிரி பிதிரி பிதிரி பிதிரி.